0: சலா, எவ்ரி டைம் இங்கேஜ் இங்கேஜ் இங்கே.
1: குட் மார்னிங் டாக்டர். அப்ப நான் பேஷண்ட் அட்மிட் கரணாஜி.
0: பேஷண்ட் கிடர
1: ஓ பஸ் ஸ்டாண்ட் பேஜி பஸ் ஸ்டாண்ட்
0: ஓ பஸ் ஸ்டாண்ட் பர் ஒட்டும் பேஷண்ட் கஷ்ட
1: பஸ் கி கியூ மே தாஜி. பஸ் ஆயா கண்டக்டர் போலா ஏக் ஆத்மி ஏக் ஆத்மி ஹம் உஸ்கோ ரிக்வெஸ்ட் கர்தா பஸ் ஸ்டார்ட் ஹோ கயா ஜி.
0: கிட்னா பச்சா லோக ஹை?
1: 6
0: ஓன்லி 6.
1: சப்கா சர் டாட்டர் ஹை டாட்டர். ஹமாரா ஃப்ரெண்ட் போல்தா உமீத் பே துனியா காயம்.
0: தென் தென்
1: எவரி டைம் லடகா கா உமீத் மே 6 டாட்டர் ஆ கயா டாக்டர்.
0: ஓ சாட்மா கே வாஸ்தே தோ மீட்டர் ஆயா?
1: ஐயோ இதர் தோ லடகே கே வாஸ்தே ஆயா ஜி.
0: அரே இதர் கோய் கரண்டி லடகே கா பாபா.
1: யாப்கா மேட்டர்னிட்டி ஹோம் தோ டாப் டாக்டர் டாப்.
0: பஸ் பஸ் காய் கோ மஸ்கா லகா?
1: மஸ்கா நஹி டாக்டர், அப்புன் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கா ஆத்மி. ஷஹர் கே சாரே மேட்டர்னிட்டி ஹோம் கா டேட்டா கலெக்ட் கியா ஜி. லடகே கா டாப் ஏவரேஜ் ஆப்கே மேட்டர்னிட்டி ஹோம் கா ஜி.
0: ஓ கே மகஜ் மாரி ஜென்டில்மேன், ஹமாரா இடர் கோய் பெட் பன் காலி நஹி ஹோ, கோய் ஸ்டாப் பல் நஹி.
1: ப்ளீஸ் டாக்டர், அப்புன் கோ சாத்வா டாட்டர் நஹி மாங்கதா.
0: ஹம் போலனா காலி பிலி மகஜ் மாரி நஹி மாங்கதா பாபா. சந்தா ஜூசி ஜகல் ஜாவ்.
1: ஏ தூசரா ஜகா ஹோதா ஜி தோ இதர் காய் கோ ஆதா டாக்டர் ஜி.
0: மை காட் ஜோசப் ஜோசப் ஜி ஹட்டாவ் ஹட்டாவ் இஸ் மகஜ் மாரி கோ யஹான் ஸே ஹட்டாவ் பாபா.
1: ஐயோ ஆப்கோ ஆப் ஹம்கோ மகஜ் மாரி போல்தா ஜி.
2: தோ தும்கோ மகஜ் கா டானிக் போலா ஜி.
1: யா யா யா யா கோ ஹம் பலா கராப் ஆத்மி.
2: தேகோ ஹா அப்புன் பி அச்சா ஆத்மி நஹி ஹை.
1: தேகோ தேகோ மேரே கோ ஹாத் நஹி லகானே கா. மே தும்கோ
0: हेलो, ये इस डॉक्टर पालना वाला? ओ डॉक्टर गंजू, कांग्रेचुलेशन फॉर व्हाट? ओ बाबा या बेबी? क्या दोनों बाबा यानी बेबी, बेबी यानी बाबा? माय गॉड बाबा यानी बेबी, बेबी यानी बाबा? जो सर पानी पानी लो तो बाबा यानी बेबी यानी बाबा दोनों बाबा बाबा बाबा दोनों जो सर